ஜா பரம் புலாய் சப் ஜக சிரீ ஃபாவி ஹோய் பால சோ சவ் சாத் நா தேவை கியா சலே திஸ் நால குரு பிரசாதி ஹர் சா